0: போகுது இதே முத்தவர் முந்தவர்
1: முத்தபீர் முத்தபீர் முத்தபீர் முரபி நசூ நதி நதி இல கலீம் ஃபஷீர்.